0: ஒரு மக்கட பம்பை பாம் பம்பை பாம் பம்பை பாம்
1: மக்கட
0: பம்பை பாம் அஸ்ஸி நப்பை பூரே சோ